ஜே கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜி அண்ட் லிவர் ஹாஸ்பிட்டல், பீமவரம். டாக்டர் விஜயானந்த் குமார் வேகிராஜு, MD, DM, கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜி கரி ஆத்வரியம்லோ அன்னிரக்கு

0: ஏ கொட்டு
1: கோரினே கொட்டு
0: தேனல பிரதுகே சேது
1: தேனல பிரதுகே சேதோ
0: சேதோ பிரதுகே தேனே